ரங்கவேயைடு தவாரான் முடிவாதேவரா ஜும்புல் வீணு படே உருடு முராரா மலிங்காடு மொழிங்காடு ரயின் மாறா மறாலு கைஞ்சோ முறாயும் பயும் வரா எமளிங்குவ மலு இனங்குட ஞங்கள் நான் மழையின் மாறா மறாலு கைஞ்சோ முறாயும் பயும் வரா எமளிங்குவ மலு இனங்குட ஞங்கள் மான் மழை ஜுடிங்கரவானிலோ முண்டிரேபு மறுங்கான் மழாயணாதாங்கு

0: சக்கர பத்துண்டு
1: பதிமூறு அண்ணன் நடுவில் எல்லாம் அழைக்கும் பதிமூறு அண்ணன்.